நாமபயப்பிரதம் ஸ்ரீ நிருசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே வேத வேதாந்த யக்ஞேஷம் ப்ரஹ்ம ருத்ராதி வந்திதம் ஸ்ரீ நிருசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே யயிதம் படதே நித்யம் ருணமோசன சம்யிதம் அருணீ ஜாயதே சத்யோ.

கரலை தேஸ் பர் தேஸ் பிரைம் டைம் ரேடியோ அண்ட் டிவி தொண்டை அங்சாங் ஹெச் சௌவி கண்டே சத்தோ தின் ஹுண் தக் தேஸ் பர் தேஸ் பிரைம் டைம் ரேடியோ ஹஜாரா ஹி பிசினஸ் தி கிராண்ட் ஓபனிங் லைவ் ஆன் லொகேஷன் நால் கரவா சுக்கே ஹை தே கரவா ரஹா ஹை இம்பாசிபிள் இஸ் நதிங் தோசி வி அப்படி பிசினஸ் விச் வாதா கரன் வாஸ்தே தேஸ் பர் தேஸ் ரேடியோ தா லைவ் ஆன் லொகேஷன் ஃப்ரைடே சாட்டர்டே கரவாஓ ஃபார் புக்கிங் கால் சஜிந்தர் சித்து அட் 416-725-2551.